0: நம்மளை தர ஒரு ரேடியோ பாலமோ 90.4 FM. ஹாப்பி டீச்சர்ஸ் டே.
1: ஊஜே ஜோ தேரே கத் சே இராதே.